0: அது அளவுன்றது மறைக்கு ஆனா இந்த என் ஒழுங்கை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் கேச்சேச்சா மறக்க பரவாயில்ல.
1: Drifting Clouds with Rorinda. You're listening to Triple J with Jordan and Luca, and we're about to play What Came First.
2: What came first?
1: And today, our winner will win a double pass to Peking Duck.